0: கொக்கல் சுத்தேவு ஷாரு எந்தின்டோ ராவு புலேனி பப்பு ஷாரு
1: கோஷி கொங்கடி மா கட்டு ஒட்டு எத்தைதே கட்டை தரி சூஸ்குந்தாம் பட்டு அம்மலி கட்கா மாதிரா